0: ஒரேட்டோன் நங்குசி நோர்க்கே சருனி நம்ஞாக
1: மையன் FM மையன்
2: இக்கிதேஷனி நரிதுருஷுலமா எத்தாஷமா நன்யுரா சம்பூர் ஓய்சமுஸ் லம்பரிங்கு
3: லம்பரிங்கு
2: எசுலா தெல்லைக்கிப்யா நன்யுரா கையாடோ நேதிஜங்க என்னாரோ
4: எரே மையன்
2: அஷாமு ஏ ஓய்சபைக்கையுக்கினி மையல்லைப்பாட்டேன் நிபோ
1: மையன் FM